0: பசலை தொண்ணூற்றி எட்டு.
1: Please be on a follow-up 800 East Chestnut.